0: जातिवाद और परिवारवाद। 2024 से 26 के इस राजनीतिक एरा में भ्रष्टाचार, जातिवाद और परिवारवाद वो समाप्त होकर पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस की दिशा में देश की जनता आगे बढ़ी है। हम सभी एनडीए के घटक दल और भारतीय जनता पार्टी ने ये तय किया है कि 17 सितंबर से 17 अक्टूबर तक हम ये एक माह सेवा संकल्प अभियान के रूप में चलाएंगे। ये सेवा संकल्प अभियान पूरे राष्ट्र में चलेगा। राष्ट्र प्रशासनिक इकाई मतलब राज्य और केंद्र प्रशासित प्रदेश में चलेगा। हर जिले में, हर लोकसभा विधानसभा क्षेत्र में और बूथ तक सेवा संकल्प अभियान को लेकर हम देश की जनता तक पहुंचने वाले हैं।
1: संगम नागरिक संहिता देश में पारित हो गया, बंगाल में भी, हमारा स्टेट में भी शुरू होगा और दूसरे स्टेट्स में भी होना चाहिए। देश की एकता, अखंडता, सुरक्षा के लिए बहुत जरूरी है।
2: Alright, meanwhile, let's turn our attention now to Tamil Nadu. Politics has erupted over Tamil Nadu Chief Minister Joseph Vijay's UK visit. During this touchdown, he waved the ceremonial green flag to start the Michelin Le Mans Cup race at Silverstone in the United Kingdom, as actor Ajit Kumar took part in the fifth round of the 2026 championship. Udayanidhi Stalin has launched the big attack on Vijay's government by saying that the bipolar should be beginning of the TVK government's downfall. Meanwhile, the BJP, Nayanar Nagendran specifically, has raised questions over Vijay's UK visit. The Tamil Nadu BJP chief asked that the chief minister must issue clarification over the investment meetings that he took part in London. And the TVK has hit back saying that Thala Thalapathi are big pillars of Tamil cinema. With this event message, here is Thala Thalapathi fans should be united. Well, that's the message coming in from the TVK. We're of course tracking all the political developments. Listen in to these crucial reactions.
3: விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்ச காரணத்தால் தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ரெண்டு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த ஆட்சியாளருடைய வீழ்ச்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
4: நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க, சொந்த வேலையாக போயிருக்காரா இல்லை கூட யாரெல்லாமோ போயிருக்காரன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
5: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹாத்ராப்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று நடந்த இந்த விஷயம். அஜித் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெருந்தன்மையாக அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவரும் அவரோட டீமும் பங்குபடுற போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதிலிருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, தளபதியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஒத்துமை கண்டிப்பாக அது சொல்கிறதே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். யாரும் தனி நபருடைய விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படின்றத எல்லாருக்கும் தாழ்மையை அவர் கேட்டுக்கிட்டாங்க.
2: My colleague Vijay Gopal Muridharan joins us for the clarity we need currently. Vijay, to begin with, what are the concrete outcomes of Chief Minister Vijay's UK visit so far? We are given to understand that the BJP chief is specifically questioning who has accompanied the chief minister and whether government money was used for what he's calling Vijay's personal trip.
6: Parameshwar, that's right. BJP state president Nayanar Nagendran has questioned Chief Minister C. Joseph Vijay's London visit. Like you mentioned, he asked whether Vijay had used government money for his personal visit. Yeah, he also questioned whom he had

0: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
1: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
2: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters. 5 hours to go for all of DKS's dreams to come true. I'm going to try and get more into the crowds. Here are the pictures, Siddaramaiah. NDTV stands completely engaged with Karnataka.
3: Higher rate, check the audio, higher rate, check the audio.
2: Let's do it, let's start.
4: Breaking story, we're jumping straight into it.
2: We've got a picture of the letter. What is in your letter? You can never predict what's going to happen in Tamil Nadu politics.
5: 21 days in Kashmir. Unfiltered list of things I saw and observed on the ground.
2: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
6: For a country that has fought so many wars in the mountains and at high altitude.
5: We're standing on the Indian Navy's newest warship.
2: The line of control, Shiv Arun, NDTV.
7: By noon, the world has changed. The headlines tell you what happened. Breaking ground tells you why. We break down the story. We demand answers.
8: There is a deathly silence around this makeshift mass burial ground here in Bharatpur district in Nepal.
9: I want you to reach out to the Maharashtra Chief Minister today through our channel and tell them what you've been through as a father.
10: Marne se bada kya hoga?
9: As a journalist, I can say you're not alone.
7: So you can focus on what really matters. Watch Breaking Ground with me, Vedika Sood. Weekdays 12 to 2 p.m. only on NDTV, when it really matters.
11: Across the country,
12: he has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network.
13: We are crossing a heavy ridge line now. We are going to be descending into the valley where the damage has taken place. This is the Bhotekoshi River now. It used to be Trishuli downstream. It's now the Bhotekoshi. This is the first look that we saw by helicopter of the exact spot where the floods broke through. To my left over here, they were all homes. Ashwini, you see the bank of the river over here.
14: Welcome back. Now, politics has erupted over Tamil Nadu's chief minister's UK visit. During the visit, he waved the ceremonial green flag, and this was at the Michelin Le Mans Cup race at Silverstone in the United Kingdom. And this was part of the fifth round of the 2026 championship. Udayanidhi Stalin has launched a big attack on Vijay's government by saying that the bipolar elections should be the beginning of the downfall of the TVK government. Meanwhile, the BJP has raised questions as to who really funded this trip, that he's made a foreign trip at the expense of the government. Tamil Nadu BJP chief, in fact, has asked why the chief minister must issue a clarification over investment meetings in the United Kingdom. TVK has hit back saying that, you know, Vijay is a big pillar when it comes to the Tamil cinema. And this is after, of course, this event message here is that the Thalapathy fans should be united. And that was the reason for this visit and not to meet his friend, as is being made out to be.
15: விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்ச காரணத்தால் தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த ஆட்சியாளருடைய வீழ்ச்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
16: நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. சொந்த வேலையாக போயிருக்காரா இல்ல கூட யாரெல்லாமோ போயிருக்காரன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
10: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தலை தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹாத்ராப்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நேத்து

0: நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
1: We'll see coming days what he will do. Because I don't think so he is going to meet any investors or investment meeting. But he went for the, he inaugurated the car race. So the car race for the sports minister was there and the sports secretaries was there. So we see the Tamil Nadu government has to be clear, clarified to the people of Tamil Nadu. Whether he went to the inaugurate only for the car race or he is going to meet the investors. That clarify the Tamil Nadu government is not given. So that's why we are all confused state.
2: நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க, சொந்த வேலையா போயிருக்காரா இல்ல கூட யாரெல்லாமோ போயிருக்காரான்னு சொல்றாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
3: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹார்த்ராப்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நேத்து நடந்த இந்த விஷயம். அஜித் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெருந்தன்மையா அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு அவரும் அவரோட டீமும் பங்கு படுற போய் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அதை ஓபன் பண்ணி வச்சதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதுல இருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, தளபதியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஒத்துமை கண்டிப்பாக. அது சொல்றதே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். யாரும் தனி நபருடைய விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படின்றத எல்லாருக்கும் தாழ்மையை அவர் கேட்டுக்கிட்டாங்க.
4: With that, it's a wrap on this bulletin. We'll be back with more news and updates. Stay tuned with NDTV.

0: from the people that she needs justice now, and not just that, but also in fact we have been seeing that she could also have lost her life if this incident could, if the speed of the car was much higher than what it could be seen in the picture right now. But also in fact, we have been seeing such kind of incidents are very common, especially on the roads of Gurugram. Sometimes it's Thar hitting a biker, and now in fact it's a car.
1: Hello and a warm welcome to The Southern View, your one-stop show to bring you up to speed with all news developments from across South India. I'm Sam Daniel from Chennai. I'll be joined by my colleague Vijay from Chennai, Deepak Bopanna and Ritu from Bengaluru, and Ashwin from Thiruvananthapuram. Let's begin with news from Tamil Nadu. The official first visit by Chief Minister Vijay to UK to draw investments and to learn lessons for developing a motorsports city in Tamil Nadu has become a heated political debate in the state. The opposition alleges there is lack of transparency as claimed by the ruling TVK, saying that unlike his predecessors, both M.K. Stalin and Edappadi Palaniswamy, who undertook overseas visits to draw investments, this time the program and the Chief Minister's agenda, they accuse, is shrouded in secrecy. There is no transparency, they argue. This after Mr. Vijay made flagging off the Formula Racing at London, his first stop, meeting actor cum racer Ajit Deh, which has also triggered political speculation of a possible synergy between fans of actor turned politician turned Chief Minister Vijay and actor cum racer Ajit. The opposition says that at a time the state is witnessing a huge debt burden and farmers are facing shortage of water from the Cauvery, and the ruling TVK is struggling to fulfill its poll promises in terms of complete waiver of farm loans and other poll promises, this is not a priority, and they say there's something more than what meets eye. But the ruling TVK justifies the lack of transparency, saying that we live in a competitive federalism, as they call it, and several states vie with each other to tap investments from around the world, and only when investment talks and meetings reach the MOU stage, then the government would officially declare the talks and the details of investments. And they claim already in the first 100 days that the ruling TVK has ensured investments to the tune of 1 lakh crore rupees. And this visit by Chief Minister Vijay, they say, will bring in new investments, strengthen the already existing companies who have invested from UK, besides capitalizing on the opportunities opened by the CETA trade agreement between the UK and India.
2: விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்ச காரணத்தால தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த ஆட்சியாளருடைய வீழ்ச்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
3: நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க, சொந்த வேலையாக போயிருக்காரா இல்ல கூட யாரெல்லாமோ போயிருக்காரன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது. அரசு செலவெல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரா இல்லையா? இந்த 3-4 நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதற்கெல்லாம் வந்தவுடன் அவர் பதில் சொல்ல வேண்டும். சொந்த வேலையாக போயிருந்தால் நான் ஒன்று சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய முதலீட்டாளரை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறேன் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் சந்தித்தார், எவ்வளவு கோடி ரூபாய் வருகிறது என்பதை வந்தவுடனே அவர் அறிவிக்க வேண்டும்.
4: ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ரெண்டு பேரும் தலை தளபதி அப்படின்றவங்க பெரிய பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுடைய ரெண்டு பேரும் ஹார்ட் த்ராப்ஸ். அவங்களுக்குள்ள